0: ཁྱི ཁྱི ཕྱི Ta jeba ti kare re do suna ti saba re sha, ti kare re suna ta chi lo chung chung kan la, lo na masung kong la, ane mi ki do si no ma sha, ta chi zeyo cheba ta zembo cheba ten re ki cha ju ti lo na chung chung kan la chung ba. Yi, ta kab tu tu ma shim che je, ta su su lo na ya, ta mi lo na lo yin je, ane ti shu to che cho re si. Ta ti ko la ka si pe ya po re sha, nga rang su ti nang lo, nga ju tante, si te nye nye ki, gen la chi nga ti ko la ki che ti hu to, ane, Tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele-tele ཁྱི Saji kencang ni ambil wang jia di guo la, ane tanda di guo la, tering ke mang tu cung cung nang lo la, di jiu tu cheng bo la shi dang xia. Ben cha wen la, di nang lu ngay ma ane ta tanda saji ki pei ju dang yang ki, pei ju dang yang wang jia di ngay ma ane dian ma xia ma chu xia, ta ten zu ane mei bu sui tu, ta di nang lo la, saji gen zhi long bi ki wang jia ten zu ji, ane ma za ji ji de bu cho ba da yang na xian da ki wang jia ten zu sar su qi xia, ta sar su qi bu de xiu xiu cho bu qi, riba? Sumba ti karasana, tarang nganzu ta penchana, ngaranzu ta adrin ubu ki tawa, ta nganzu kamba ya xin chabi ki, ya xin chanju ki kamba jorba. Ti ki tawa ta tila iwa chita guo la, ane yang sab, ane sui xa. Ta xiba ti karasu tu sana, ane ngaranzu desi kamba ti juma pechu ta lo dunchu sugoroba, lo dunchu liya chabi shugo, ane rangu ki. Ta rangu ki tanda tuju ti rangru tangya ki tinti ki ane chumlo na tenpep chesha. Ta ina tina karisi edo su na ane ti kuo ki ane chungpe ki chosun tu ane susu genki kuyo slapsha. Ta te hana gali chenpo ji mena sikdo tanda chumlo kepa tansu shebi na. Karisi na ane chungpa chosun tongpo ki shilam na ane nyuebo da cha soda yang cha dikro. Nga ma ngui ji te rwa. Ane tanto chungpa ta karisa nga rangzu ti kangpe kuo ki tanda che te kan hala maang zhugu ju re, ta che maang rasi, ane shu shaak te tanzu dhubi na, an shu gu lo dunju le chabu shu, ando chunglu ji, ando che che che go, ina tila gale yungsa res, ta tindri yungsa res ara je, kona zon di sungku do rwa, ta chunglu na lo la ta je, lo dunju le chabu shu gu, ane rangu ki tuzu jangru, jangya yu pa ta tenki che, ina tina dosong che go, ata che go res, che sha, ta dosong ta kari yume, ane gale gale ta jo rwa, ta nga ba ti kari sudung na, ti sapa sa jang re, ti ta ti ki halam ta ya bo ji pe ju dang ma si dang ma si bu che em ka si ki ti chen ma ha gu ba che ji ti ki wang ja ti pe ju dang bi na ti sa ka le so sa re ti ka re re do sa na ane nga rang chu ki ta ti she ti go re ta te se ka wang ja ne do ka wang ja ne do ka wang ja ne do ka wang ja ti chen su gu yu sa ti be ane nga rang chu chen lo na lo le ne do ka wang ja sa ji be lo ka sa ji ane ti sa sa ta ne do wang ja sa ti go le ane nang du mang bo shi tu ta ren ci ji ni xie to ma song ta juma mixe ke tinde shunye yi ta tupa ti kare do sona ta nga zu ge pen cha na gujo dang ya ki juno tenzu ki ene kunzu dang ju chiya ka wang jia dang yang na ene dang ju nyi ki ta toku lam lo te jik jor ta jik jor tu chao pa ta tenzi ji sui xia di tanda di nyingba tanda juno dang wang go chi te ji ta sunba di kari le do se na ta nga zu kenji go chi ene chi ju den ba ta tang juno dang wang chi nyingba di kenji ro ba tang ki tangpo te ji za tong rita ta ti nang lo la chi ju den ba chu ru xia tangpo ji di kari se do na ngay ma nga zu kenji ga nga yik do lo chiko ro ba ta tanda logdu ki kenja tenzi checho gore ta ti tanda tandi ki ta tingdu ki nganzu ki ta dolo jodang ta tuinbarwa shiogu jibuwa menba ta nama nazo ki talam tenzi che chukui sari nipa ti karasudu na jumtsen yubi ina ane ti ngay la ngarangzu ta tenzi tongyu yujiri sanjo tenzi nangla mi kase ki ane pechen na mota sopta tangi ta ji ane rilu sopta tenzi nanglo sosu pasike mati chi mi pasika de sanjo shituwa hampa chi ji deya ta ti ngay la pe yonde tobo yunba tindri bom rambar jiki mib ki ko trim tiang nye sarwa korang ki bas ka mati mib ki angdang ka teji tando hampa si nye juba ta tindri yubi ina ane kandri takju chigui me tisaybo chungsha ta sumpa tikar sado na ta nga zu tingyama yore chongbe ki ta chongba ki jala chongwa di korang chu ki mabe di gangla ane mabe di pe zembu ki tindri mabe ki tenpe wina nga rang su ki tila talen ma chen da jiri siti tenpe chisha ta shiba ti Tāng ānzu tānta tēsā kāngā, chōngchā nānglō tēsā kāngā tē, ānē sākū chīsī tēgō rūpa, tī nānglō lā, ānē pācū tā tī nā tēlē tā lā shabshū chīnyē kī chēmbā chū yu pā, kō nā chū kī, ānē ngē mā yā nā tā chī sācā māngbō chī lā, tā kōng chū kī chā chū tēn chū chī, chāng tā gēbī kī chā chū tēn chū bē kū tuwa, tā tēn chū yu bī yī, ānē tēn chū kī chū shū yu bī nā, ngā rāng chū kī tānta tēlē kī shabshū kēngchā tēn chū lā, chim tu bika wangja tindri tu, tida nga ma yore, da yina tida sebo chungsha. Nga ba tika arsa tu na, da ji tato la chi ji ya, ane chi ju pano ji shu saya tindri, ji ki nizu mambo tuen ji, nizu mambo la song tindri yubi na ngang zu xie ngum tu, ti tiga mesa na tiga tu. Da chubwa tika arsa tu na, da di ka sa kenja soro, kenja tida bai chan ngang zu kangba zongba chi riba, kangba, ta kangba ti, ane hap chong chi ji, da kangba ham chong chi bai, chim lo ka ham chong chi, da tindri che bi na, Kāngbā tī nā la ngē mā kāng lā tāng nye kī mī tīng chū kawā chō gui mē rā, Kāngbā tōng bē ān chīng chū rī jūg sē yā, tā tīng tē xie chū mē bā, tā tīng kē chē xā. Tā xī bā tī ngā rāng chū kī, tē rīng kī māng dūng kī chūm chū nā la sā bā chū sui sēn chū tī, mī xī wāng chā kō kī, tā chē chū tēn bā, tā tī bē hāng sāng yā kī sā bā sui sēn chū chū rē xā. Tā tīng nā tāng bō tī kā rī rā tō sā nā, chē chū tēn bā, tā bēn chā nā ngā rāng chū kī, ānē sū sū, chē lī māntē kōng lā sū sū kī, tā jī wāng bō tūn tī, jī jīn bā tūn bā rā bā, mēng kāng sūp tā lī yā, pū jī jī, ānē mī shēn tā lī pē chū tāng rō chī sā, tā tīng tē, chē hā kī sām nō yō rī lā, chā chū bēn jī māng bō yō rā bā, tā tī kō kī jī kī tsa tōng tī chū bē tēn bē chē xā. Nipa tī kā rī rā tō sā nā, tā tē xē tī gō rī, bēn chā nā, tā ngā chū jī, lī kōng tā kē lī lōp tā tēn chū nā lō lā rā bā, tā jī tāng chā rā pō kī pō mō lā rā bā. Dōsī lōng wā sā, tā jī kār sō nā mī jī ngā rā chū tī xē gō rā bā, kē chā chōk bā xē bā tā chā chū chōk bā bē bī jī, ane tā jī ngā chū kī tā tī kō kī nī chū tī ndī chōng bā nā, ane kān rī jī ngū xī gō bī gō lā bē sē bō xiong xā.
1: Nye chā rā, ngā sō lōng chēn tā, nye chīng. Chinchin Dibu So Ka Gyuni Yina Mangdun Chimshung Gi Nangdun Ka Chi Nangwar Tugu Yoshi. Yina, Mila Le, Dini Soso Ta Zhuo Ming Yamshi Nangmi Du Dungu Yu. Kedi, Ki Yu Hui Gyu Chi Ki Sanda Ta Ka Chena Te Long Gyu Chi Tu Pang. Yina, Ki Yu Chalam Ni Jiang Wen Yu Bi Chi Ngun So Mu Gu War Rinpo Chi Lu Chi Na Kang Zhi Chi Gu Sang. Yang Ti Tang Zhuo War Kedi Ki Yu Poma Langbi Kangba Kanda ki mi xiang la zona Kanda ta kini war ki Kanle ki ge de Ta dung chim gin de ba Tungu yu ta Do du jie xiu na Ji zo cho wei chu Cho wa giu xi la Ru tup qi gu na Nye ba du chim gi gu xi ta Zho da xin pa qi di Ren yi gi kyo wa Song gyong qi gu Ta wu na Xiang la ngan zui Mang dun chim xiong di ta Che pa ta du ne Nga zui nyam du Chim lu gi xie xia ka ji la Lop chung qi du
0: Sumpa tika su na anzu rūmīng ki wāngcha dāng, anzu rūmīng sa na mē kia suwa rwa, anzu būmīng ki wāngcha su na dā tī tī siye di wāri dāng dāng anzu kēlē tēn zu rwa, gōngsi siya, dā kōngzu ki wāngcha tēn zu ki kāntē chi, anzu ngā rāngzu sōngchab chē gu yu mē, tī nāng dōng tē dā jā chē rū dāng jī kāntē sōngchab chē gu yu mē, tī gō lā sē bu chūng xia. Tā sīpa tika rē dō su na mē kia ki chā trī chū mē du rō chē jū tē lā gāng gō chē gu bā, tā tī 被开清波的多，但底下听到那么说的，听着人家人被电卡巴超多用的，可是康巴结束几年一百三的，最近妈妈几年一百，俺就给咱的家庭听着，咱就没给家庭听着，俺就没听着多，控制他怎么水库把装修的装修多，他听着那句话的呀，听着，哎，装修呢，咱那第一个年呢，咱就听给吧，但俺爸的告诉呢，咱咱咱俺做的吧，哎，电梯。 天气，但都是办办，尴尬，他查查是要得，别他这些不一对，啊，你总看咱这头多，总难端的，总看家长的麻烦吧，是吧？家长小看是要得，有那，啊那，领导小看是要得，你许多本钱呢，听着同学觉得，家长几个推荐，但我女婿哈，这最近妈妈了，没，经常经没尴尬，细想是要得，看起对，你自己说不得，你当年的多，你这说不得是吧？ 当然了，听明白给他进，开讲的难度，忙着不是吧？开讲的那边很上不个开讲的这节是吧？行，但没感觉，当年出来的是难度，听着明白，听这个，一个听着也没想到给他去爬出过吧？听着因为那难度跟这看的可贵，没得白色不起下。但主播的看的都是那，当然让做给我们是不上网听着有了吧？听着在那这边那，俺那第一个了，他看的结果没得十三十不熟悉。 但中，东北的开始说呢，每个家庭去南端的家家家去当下，但家庭去南端的开始属于没，但别的人去成都拿了，怕那天去南端的，他谈你的了，那电波去把嘛子谈你的家去当嘛，等这就是，但俺总阿爸，忙都成熟拿了，俺不用南端开始呢，年龄轻长过去，那天过的，但今年的轻长，俺妈那，但他两个都是刚刚俺妈那，老高老高老高成熟下下活的。 但等人刚刚入住期间，忙都成熟的小伙伴，俺们老家下去了吧？但第一年经常过些，但年纪经常过了，等这七九点把节都，他不得看着是呢。但第二就是说，大人俺们那俺就在七点个铺子，不大本钱那叫叫六龙团的铺子是不离不离呢，不离啥就有吧？但第第一个过个四九天，但等人成熟拿了了，但就叫过上去，哎呢。 啊，你们这几个天天给大家就天天就说一下，对不对？你把的，那俺说说年过去，他不说呀，你给过去，但俺们那说年过去，他的忙都拿了了，第七马上把天天要的，啊，你去七马上不得，俺那第四年这又不得，他天天给天拿了了，别是恰长不起，谁不说一下？孙爸，他第三说的，他第二说呢，俺做看看今年忙他去接，俺那看看去呀，的忙，咱们在看下的啥子人工的这边呢？ 别提的多，空着的俺姐给听着我的亲戚，但俺你谈的是看看这个桌子忙忙些的就觉得亲戚看看这些活吧。啊，那天那个陈老弟，拿了了卡点被接东西，你妈送出去，忙对忙些觉得亲戚看看这些等于呢，啊，你妈送出去，但你妈送出去，你可能就上不到当下的推出的这些，对不对？要不学的多，但是咱家忙不起了，对不对？啊，俺那崔大姐姐，但崔大姐姐，那天要不学不全部的事。 啊，你们你们送去拿了，他空中二姐等着牛肉亲戚，你看看马车吧，等着穷多啊。但经常去看看这边的，就做进我的那些边呢，他就做个电铃台了，他贴个纸娃有的。那你们送去下边呢？家用穷用的些边呢，经常忙不就看看，你们送去学，你看看马车对，你就做了被骗钱不掏对吧？等着有的，啊，你第一个，但你们出大钱不得，等着他们的路不认识，但是吧，他告诉那，啊那我那眼睛没去看看结果呀，等着有边那是吧？养电脑了了，贴着下去，啊，他们那啥吧，等着有边，别像那他，看看其他的，啊，中广西边那别提起了吧，怕做怕东西去了吧，怕东出去人不去，那成大马车不去了吧？ 这个陈鹏我的小辈呢，可能就身上的也不得钱的活的是吧？但一年呀，等着学钱呗，那你等到看看今年啥子的，我的小辈，刚才钱不学不着多，但第一对，啊，你啊，这边现在，但陈光给，他过年看看钱，马具备给，啊，这些，但没陈大姐姐，等这些，把当下边，那他可能你啥子牛不的，那过年年多六七十斤，年多马的呗，那啊，那就去给陈光来去度假呗，那他的那个看看钱交不给，等着工作了下个月是的这些。 啊，第，那阿爸的啥吧的？像阿爸的啥吧，开的速度，阿妈的，村路去那边，南大姐姐，长沙家嘛，就边那在有就长沙这边那，啊，那第一年这天开始啊，他女把马桶被空着，等这些个的，他天天提提那么多，他拆迁去那边，那在等着有，那在的边上去就怕叫他买了不起，如果地下破边那，第二年这天，那他买不出呀，去等着空着了下下。 ཁ་ཅི་བེ་གོ་རམ་ནང་དུ་ཁ་ཅི་ཅ་བུ་ཤི་གོ་ཨ་ནེ་ཆོ་ཅི་ཁ་ཕལོ་མང་པོ་སུ་ཡེ་ཅེ་རབ་ཨ་ནེ་སས་ཅང་ཉི་ཅ་ལ་གེན་ཁི་ཤུ་སེ་ཡ་དེ་ཐུང་ཏེ་བེ་རབ་ད་དེ་གོ་ལ་ཨ་ནེ་རིང་ཐུང་ལོ་ནང་ལོ་ལ་ད་དེ་ཁ་སེ་བོ་ད་ཨ་ནེ་ཐེན་དེ་ཁི་དེ་བེ་སུ་ཤ་ད་དུན་པ་དེ་ཁར་སེ་ན་ཁ་ཅི་བེ་གོ་རམ་ནང་དུ་ལོ་ 아니 yin da mian go la ani chang le xu du jia xu du da de ka re xie de wo sa ten zhe ne zui de